0: Stories that we are tracking here on the broadcast. Well, Congress has hit back at TVK after TVK's pitch for Vijay as the Prime Minister. Congress MP and Party Tamil Nadu Chief Manikam Tagore has hit back at TVK ministers and said that they are still in a fan club mode. He has also added that Congress's way of working is different from the TVK and that several TVK ministers have backed Vijay for Prime Ministerial face. Tamil Nadu Minister K. Sangotian has said that Chief Minister Vijay has capabilities to rule the nation in future. In fact, another Tamil Nadu minister has said that today's Chief Minister is going to be tomorrow's Prime Minister.
1: நல்ல நீ ரசியர் பண்ற போர்ட்ல இருக்கவங்கள நீ மவுண்ட் மாத்த முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும் இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும் கட்சிகளை உடைப்பதிலும் ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும் குறிப்பிட்ட விதத்தில் டிலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள் அவர்களுடைய மோடு வேற எங்களுடைய மோடு வேற.
2: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
3: அதுதான் நம்ம தளபதி எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும். டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும். நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
0: Vijay is joining us live on the broadcast. Vijay, let's not forget that even though there is a spat between the Congress and the TVK, let's also remember that both of them are allies in the Tamil Nadu government and both of them are in coalition as well. And keeping in mind that there is a spat over the prime ministerial face with TVK ministers portraying Vijay as the prime minister face for 2029 elections, do you think this rift could intensify further in the coming future?
4: Well, we can't call this as a rift between TVK and Congress, just a difference of opinion over who could be the Prime Minister face ahead of next parliament election. But TVK so far officially, like High Command, has not revealed anything so far regarding projecting Vijay as the next Prime Minister of India. But however, many TVK ministers from Minister Sarath Kumar, Jagadishwari and even senior TVK leaders Sengotayan and Minister Srinath have mentioned calling Vijay as the next Prime Minister of India. He has that capacity to rule the country also. But however, this was not well received among Congress supporters, especially Congress Tamil Nadu Chief Manikam Tagore has responded, calling TVK ministers as a mindset of fan club, Vijay's fan club. So he also pointed out that Congress has a very serious issue to focus on, like delimitation. Their kind of approach, TVK ministers' kind of approach is completely different from the way of Congress how approaching things. They have serious issues to discuss, but we have to wait how TVK High Command going to respond to it. But however, even in the Legislative Assembly, TVK Minister Sarath Kumar calls Vijay as a future Prime Minister of India. Even TVK Senior Leader Adav Arjuna said Prime Minister should come from Tamil Nadu. So we have to wait how TVK and Congress going to handle this issue. As like you mentioned, TVK forms the government with the support of Congress 5 MLA support.
0: All right, Vijay, thank you very much for sharing those details with us. We're getting in one more piece of breaking news that's coming in from the state of Tamil Nadu, where the MDMK General Secretary Vaiko has claimed that there is a secret DMK and BJP pact that is in the works. Vaiko has alleged that DMK-BJP back channel understanding is being done and that both the

0: ask them this question.
1: Thank you, Mr. Khera. And this is Deeksha Bhardwaj for NDTV.
2: Well, yet another pitch for Tamil Nadu Chief Minister Vijay as the potential prime ministerial face gaining traction within the TVK. The Congress party has hit back at TVK over its growing national ambitions. Congress MP and Tamil Nadu Congress Chief Manikam Tekor has taken a jibe at TVK leaders, saying they are still in the fan club mode. The Congress MP also stressed that the Congress way of working is very different from that of the TVK, drawing a distinction between the two parties. The remarks come after several TVK leaders backed Vijay for a larger national role. Tamil Nadu Minister K. Sengotian said that Vijay has the capacity to rule the nation in the future. Another TVK minister, Jagdishwari, said today's chief minister is tomorrow's prime minister. Voices and reactions on the story.
3: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்கள் எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு
4: பாருங்கள். அதனால் நீங்கள் ரசிகர் பண்ணுற போர்டில் இருக்கிறவங்கள நீங்கள் மட்டும் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும் இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும் கட்சிகளை உடைப்பதிலும் ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும் குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
5: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
6: இன்றைய சீரம் வருங்கால பீரம் நம்முடைய மாண்பு
7: அதுதான் நம்ம தளபதி. எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
2: And a political row has erupted in Punjab over allegations against Chief Minister Bhagwant Mann's wife, Gurpreet Kaur. She has been accused of demanding a 5 crore rupee bribe, allegedly to suppress a rape case. Following the allegations, Gurpreet Kaur initiated legal proceedings against a former judge, calling the claims baseless. She said she was not intimidated in the past, nor would be intimidated now. With this, the National Human Rights Commission has taken a note of the complaint, directed the Punjab government to probe the allegation. Chief Secretary, DGP, they have to submit an action taken report. Congress MP Raja Waring has demanded a CBI inquiry, asking Chief Secretary and DGP to place the facts before the National Human Rights Commission. On the other hand, Aam Aadmi Party has dismissed the allegations as baseless and threatened legal action if an apology is not issued within the next 24 hours.
8: Dekho, mainu lagda hai ki ilzam laune bahut sokhe ne, bebuniyad gallan karniyan bahut sokhiyan ne, te main jehde vi unhone bebuniyad ilzam laaye ne unhade dat ke samna karan layi puri taiyar ha. Main na pehla ghabrai si na main ajj ghabrauni ha. ਅਤੇ ਮੈਂ ਉਹਨਾਂ ਨੂੰ ਚੈਲੰਜ ਕਰਦੀ ਹਾਂ ਕਿ ਜਿਹੜੇ ਵੀ ਉਹ ਗੱਲਾਂ ਕਰ ਰਹੇ ਨੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਆਪਣੀਆਂ ਪ੍ਰੂਫ ਕਰ ਲੈਣ, ਨਹੀਂ ਤਾਂ ਫਿਰ ਆਪਣੇ ਲੀਗਲ ਜਿਹੜਾ ਵੀ ਨੋਟਿਸ ਲਈ ਜਾਂ ਲੀਗਲ ਕਾਰਵਾਈ ਲਈ ਤਿਆਰ ਰਹਿਣ।
9: ਪੰਜਾਬ ਔਰ ਹਰਿਆਣਾ ਹਾਈ ਕੋਰਟ ਕੇ ਇੱਕ ਪੂਰਵ ਨਿਆਇਧੀਸ਼ ਸ਼੍ਰੀ ਰਣਜੀਤ ਸਿੰਘ ਜੀ ਨੇ ਇਹ ਬਾਤ ਬਤਾਈ ਹੈ ਕਿ ਪੰਜਾਬ ਕੇ ਜੋ ਮੁੱਖ ਮੰਤਰੀ ਹੈ ਸ਼੍ਰੀ ਭਗਵੰਤ ਮਾਨ, उनकी पत्नी ने बलात्कार के एक मामले में 5 करोड़ रुपए की रिश्वत लेकर के इस मामले को रफा दफा करने का प्रयास किया है। ये अत्यंत गंभीर बात है। महिलाओं

0: the TVK, drawing a distinction between the two parties. The remarks come after several TVK leaders backed Vijay for a larger national role. Tamil Nadu Minister K. Sengotian said that Vijay has the capacity to rule the nation in the future. Another TVK minister, Jagdishwari, said today's chief minister is tomorrow's prime minister. Voices and reactions on the story.
1: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
2: அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்டில் இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும் இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும் கட்சிகளை உடைப்பதிலும் ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும் குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல் அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
3: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
4: இன்றைய சீனம் வருங்கால பிஎம் நம்முடைய
5: அதுதான் நம்ம தளபதி. எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
0: And a political row has erupted in Punjab over allegations against Chief Minister Bhagwan Mann's wife, Gurpreet Kaur. She has been accused of demanding a 5 crore rupee bribe, allegedly to suppress a rape case. Following the allegations, Gurpreet Kaur initiated legal proceedings against a former judge, calling the claims baseless. She said she was not intimidated in the past, nor would be intimidated now. With this, the National Human Rights Commission has taken a note of the complaint, directed the Punjab government to probe the allegation. Chief Secretary, DGP, they have to submit an action taken report. Congress MP Raja Waring has demanded a CBI inquiry, asking Chief Secretary and DGP to place the facts before the National Human Rights Commission. On the other hand, Aam Aadmi Party has dismissed the allegations as baseless and threatened legal action if an apology is not issued within the next 24 hours.
6: ਦੇਖੋ ਮੈਨੂੰ ਲੱਗਦਾ ਕਿ ਇਲਜ਼ਾਮ ਲਾਉਣੇ ਬਹੁਤ ਸੌਖੇ ਨੇ, ਬੇਬੁਨਿਆਦ ਗੱਲਾਂ ਕਰਨੀਆਂ ਬਹੁਤ ਸੌਖੀਆਂ ਨੇ, ਤੇ ਮੈਂ ਜਿਹੜੇ ਵੀ ਉਹਨਾਂ ਨੇ ਬੇਬੁਨਿਆਦ ਇਲਜ਼ਾਮ ਲਾਏ ਨੇ ਉਹਨਾਂ ਦੇ ਡਟ ਕੇ ਸਾਹਮਣਾ ਕਰਨ ਲਈ ਪੂਰੀ ਤਿਆਰ ਹਾਂ। ਮੈਂ ਨਾ ਪਹਿਲਾਂ ਘਬਰਾਈ ਸੀ ਨਾ ਮੈਂ ਅੱਜ ਘਬਰਾਉਂਦੀ ਹਾਂ, ਅਤੇ ਮੈਂ ਉਹਨਾਂ ਨੂੰ ਚੈਲੰਜ ਕਰਦੀ ਹਾਂ ਕਿ ਜਿਹੜੇ ਵੀ ਉਹ ਗੱਲਾਂ ਕਰ ਰਹੇ ਨੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਆਪਦੀਆਂ ਪ੍ਰੂਫ ਕਰ ਲੈਣ, ਨਹੀਂ ਤਾਂ ਫਿਰ ਆਪਣੇ ਲੀਗਲ ਜਿਹੜਾ ਵੀ ਨੋਟਿਸ ਲਈ ਜਾਂ ਲੀਗਲ
7: ਕਾਰਵਾਈ
6: ਲਈ ਤਿਆਰ ਰਹਿਣ।
8: पंजाब और हरियाणा हाई कोर्ट के एक पूर्व न्यायाधीश श्री रंजीत सिंह जी ने ये बात बताई है कि पंजाब के जो मुख्यमंत्री हैं श्री भगवंत मान, उनकी पत्नी ने बलात्कार के एक मामले में 5 करोड़ रुपए की रिश्वत लेकर के इस मामले को रफा दफा करने का प्रयास किया है। ये अत्यंत गंभीर बात है, महिलाओं और बच्चों की सुरक्षा के दृष्टिकोण से यदि किसी स्टेट के टॉप ऑफिस के ऊपर ये एलिगेशन लगता है तो ये अपने आप में बहुत चिंता की बात है। हमने पंजाब के चीफ सेक्रेटरी और डीजीपी को डायरेक्शंस दिए हैं कि इस मामले में जांच करें और हमको एक रिपोर्ट प्रस्तुत करें। हमने भारत सरकार के गृह मंत्रालय के वुमेन सेफ्टी डिवीजन को भी इस मामले में सूचित किया है। जैसे हमारे पास रिपोर्ट आएगी तब हम आगे की कार्रवाई कर सकेंगे।
7: एलिगेशन लगे हैं उसके ऊपर चीफ सेक्रेटरी और पंजाब के डीजी अपनी रिपोर्ट अगर नेशनल ह्यूमन राइट्स कमीशन ने मांगी है, आपके माध्यम से पता चला है कि अगर ऐसी कोई बात है तो वो अपनी रिपोर्ट सबमिट करें, और दूसरा उसमें क्या तथ्य हैं उनके ऊपर लिखें ह्यूमन राइट्स कमीशन को। दूसरी बात कि सीएम आर को और सीएम रेजिडेंस को और मुख्यमंत्री साहब को इसके ऊपर अपनी स्थिति जो है वो स्पष्टीकरण जरूर देना चाहिए कि बात क्या है, मुद्दा क्या है, क्यों ऐसी बात उठ रही है, क्यों ऐसे इल्जाम लगाए जा रहे हैं, ये तमाम।
0: Well, lots more lined up on this edition on the other side of a very quick break. Stay tuned, stay with us.
9: Across the country, he has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else. Only on NDTV Network. 3 decades of watching the world change. Of asking the questions that couldn't wait. Of telling the stories that couldn't be ignored. Of holding the line when it mattered most. Times change. Our purpose doesn't. NDTV 24/7 is now NDTV. When it really matters.
10: We are turning a page in Nepal's political economy. On the bedrock of good governance and bold reforms, we want to accelerate the pace of economic catch-up.
11: In rapidly changing global landscape, foreign policy must be anchored in strategic clarity and shared prosperity.
12: Hello, I'm Shashi Tharoor, and beyond statecraft and formal treaties lies the true heart of our partnership, our deeply rooted cultural diplomacy and people-to-people bonds.
13: I look forward to sharing our vision for industrial cooperation at NDTV World a week share.
14: Seamless trade and strategic cross-border investments are real drivers of modern growth.
15: Understanding the past and present is the key to unlocking the future in India-Nepal tie.
16: Join me at NDTP World Anviksha, Ideas Across Border, in Kathmandu on August 27th as we explore Nepal's role in changing the world. Don't miss it.
9: A second changes everything. A minute moves a nation. And now.
0: Welcome back. A special report. The Trump administration's battle with U.S. media is taking a new turn. The Pentagon has fired the editor-in-chief and a senior reporter of Stars and Stripes after they publicly opposed any interference in the paper's editorial independence. The move is now raising fresh questions over the press freedom inside U.S. military. Here's a report.
17: The Pentagon fires the top editor of Stars and Stripes. Editor-in-chief Eric Slavin and a senior reporter were dismissed for insubordination. Slavin says he was fired for opposing censorship at the military newspaper. The paper is partly Pentagon-funded, but has long maintained editorial independence. The firings came days after Stars and Stripes reported on grim conditions aboard the USS Abraham Lincoln. The carrier has been deployed in the West Asia since February. The report also drew fresh criticism of Trump's handling of the war with Iran. The USS Abraham Lincoln is now set to be replaced by a new carrier strike group. The dismissals come amid a broader Trump media confrontation. The administration has sharply restricted Pentagon access for journalists. Trump's administration has also clashed with the New York Times, Wall Street Journal, CNN, and other outlets. Now, the Stars and Stripes firings have reignited the debate over press freedom and military oversight. Bureau Report, NDTV, World.
0: A key terror facility in Pakistan that was targeted by India during Operation Sindoor is reportedly operation yet again. The much-talked-about Bahawalpur complex linked to Jaish-e-Mohammed has been rebuilt, raising fresh questions over Pakistan's handling of terror infra on its soil. A closer look at this facility, its history, and its reported revival. A special report. Months after Operation Sindoor laid bare Pakistan's terror infrastructure, the Bahawalpur facility is back in business. The Bahawalpur facility sits inside the Markaz Subhan Allah complex, roughly 100 kilometers inside Pakistan's Punjab province. It is considered a key operational hub and training center for Jaish-e-Mohammed. The facility was severely damaged after India's high-precision strikes during Operation Sindoor in May last year. The restoration comes after earlier reports had already flagged active rebuilding at the site. But reports now allege the reconstruction was backed by Pakistani state funding. 25 crore Pakistani rupees was provided to Jaish-e-Mohammed in cash installments. Of that, 11 crore rupees was reportedly spent on renovating the central hall. But Bahawalpur's significance goes far beyond the building itself. The camp has been long associated with Jaish-e-Mohammed's operation against India. The group has been linked to the 2001 Parliament attack, 2016 Pathankot Airways attack, and 2019 Pulwama suicide bombing. The Pulwama attack was also reportedly planned in Subhanallah camp, and the facility was at the heart of India's May 7 strike. JAM said 10 relatives of its founder Masood Azhar were among 13 people killed in that attack. JAM was banned by Pakistan in 2002, yet the group has continued to operate from the country, with its chief Masood Azhar and other senior leaders reportedly remaining in Pakistan under state protection. Bureau Report, NDTV World. Well, that's a special report, and much more goes up on our website, ndtv.com. With that, it's a wrap on this edition. Thank you for watching.

0: crude oil. Now you are ending up spending foreign exchange by importing sugar. What is more important? What is the priority of this government? Food security or fuel security? Ask them this question.
1: Thank you, Mr. Khera. And this is Deeksha Bhardwaj for NDTV.
2: Well, yet another pitch for Tamil Nadu Chief Minister Vijay as the potential prime ministerial face gaining traction within the TVK. The Congress party has hit back at TVK over its growing national ambitions. Congress MP and Tamil Nadu Congress Chief Manikam Tekor has taken a jibe at TVK leaders, saying they are still in the fan club mode. The Congress MP also stressed that the Congress way of working is very different from that of the TVK, drawing a distinction between the two parties. The remarks come after several TVK leaders backed Vijay for a larger national role. Tamil Nadu Minister K. Sengotian said that Vijay has the capacity to rule the nation in the future. Another TVK minister, Jagdishwari, said today's chief minister is tomorrow's prime minister. Voices and reactions on the story.
3: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
4: அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்டில் இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும் இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும் கட்சிகளை உடைப்பதிலும் ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும் குறிப்பிட்ட விதத்தில் டிலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியாக உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
5: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
6: இன்றைய சிஎம் வருங்கால சிஎம் நம்முடைய
7: அதுதான் நம்ம தளபதி. எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
2: And a political row has erupted in Punjab over allegations against Chief Minister Bhagwan Mann's wife, Gurpreet Kaur. She has been accused of demanding a 5 crore rupee bribe, allegedly to suppress a rape case. Following the allegations, Gurpreet Kaur initiated legal proceedings against a former judge, calling the claims baseless. She said she was not intimidated in the past, nor would be intimidated now. With this, the National Human Rights Commission has taken a note of the complaint, directed the Punjab government to probe the allegation. Chief Secretary, DGP, they have to submit an action taken report. Congress MP Raja Waring has demanded a CBI inquiry, asking Chief Secretary and DGP to place the facts before the National Human Rights Commission. On the other hand, Aam Aadmi Party has dismissed the allegations as baseless and threatened legal action if an apology is not issued within the next 24 hours.
8: ਦੇਖੋ ਮੈਨੂੰ ਲੱਗਦਾ ਹੈ ਕਿ ਇਲਜ਼ਾਮ ਲਾਉਣੇ ਬਹੁਤ ਸੌਖੇ ਨੇ, ਬੇਬੁਨਿਆਦ ਗੱਲਾਂ ਕਰਨੀਆਂ ਬਹੁਤ ਸੌਖੀਆਂ ਨੇ, ਅਤੇ ਮੈਂ ਜਿਹੜੇ ਵੀ ਉਹਨਾਂ ਨੇ ਬੇਬੁਨਿਆਦ ਇਲਜ਼ਾਮ ਲਾਏ ਨੇ ਉਹਨਾਂ ਦੇ ਡੱਟ ਕੇ ਸਾਹਮਣਾ ਕਰਨ ਲਈ ਪੂਰੀ ਤਿਆਰ ਹਾਂ। ਮੈਂ ਨਾ ਪਹਿਲਾਂ ਘਬਰਾਈ ਸੀ, ਨਾ ਮੈਂ ਅੱਜ ਘਬਰਾਉਂਦੀ ਹਾਂ, ਅਤੇ ਮੈਂ ਉਹਨਾਂ ਨੂੰ ਚੈਲੰਜ ਕਰਦੀ ਹਾਂ ਕਿ ਜਿਹੜੇ ਵੀ ਉਹ ਗੱਲਾਂ ਕਰ ਰਹੇ ਨੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਆਪਦੀਆਂ ਪ੍ਰੂਫ ਕਰ ਲੈਣ, ਨਹੀਂ ਤਾਂ ਫਿਰ ਆਪਣੇ ਲੀਗਲ ਜਿਹੜਾ ਵੀ ਨੋਟਿਸ ਲਈ ਜਾਂ ਲੀਗਲ
9: ਕਾਰਵਾਈ
8: ਲਈ ਤਿਆਰ ਰਹਿਣ।
10: पंजाब और हरियाणा हाई कोर्ट के एक पूर्व न्यायाधीश श्री रंजीत सिंह जी ने ये बात बताई है कि पंजाब के जो मुख्यमंत्री हैं श्री भगवंत मान, उनकी पत्नी ने बलात्कार के एक मामले में

0: National ambitions, Congress MP and Tamil Nadu Congress Chief Manikam Tekor has taken a jibe at TVK leaders, saying they are still in the fan club mode. The Congress MP also stressed that the Congress way of working is very different from that of the TVK, drawing a distinction between the two parties. The remarks come after several TVK leaders backed Vijay for a larger national role. Tamil Nadu Minister K. Sengotian said that Vijay has the capacity to rule the nation in the future. Another TVK minister, Jagdishwari, said today's Chief Minister is tomorrow's Prime Minister. Voices and reactions on the story.
1: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
2: அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்டில் இருக்கவங்களை நீங்க மௌனம் மாத்த முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியாக உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல, அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
3: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
4: அதுதான் நம்ம தளபதி. எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
0: And a political row has erupted in Punjab over allegations against Chief Minister Bhagwan Mann's wife, Gurpreet Kaur. She has been accused of demanding a 5 crore rupee bribe, allegedly to suppress a rape case. Following the allegations, Gurpreet Kaur initiated legal proceedings against a former judge, calling the claims baseless. She said she was not intimidated in the past, nor would be intimidated now. With this, the National Human Rights Commission has taken a note of the complaint, directed the Punjab government to probe the allegation. Chief Secretary, DGP, they have to submit an action taken report. Congress MP Raja Waring has demanded a CBI inquiry, asking Chief Secretary and DGP to place the facts before the National Human Rights Commission. On the other hand, Aam Aadmi Party has dismissed the allegations as baseless and threatened legal action if an apology is not issued within the next 24 hours.
5: ਦੇਖੋ ਮੈਨੂੰ ਲੱਗਦਾ ਕਿ ਇਲਜ਼ਾਮ ਲਾਉਣੇ ਬਹੁਤ ਸੌਖੇ ਨੇ, ਬੇਬੁਨਿਆਦ ਗੱਲਾਂ ਕਰਨੀਆਂ ਬਹੁਤ ਸੌਖੀਆਂ ਨੇ, ਤੇ ਮੈਂ ਜਿਹੜੇ ਵੀ ਉਹਨਾਂ ਨੇ ਬੇਬੁਨਿਆਦ ਇਲਜ਼ਾਮ ਲਾਏ ਨੇ ਉਹਨਾਂ ਦੇ ਡਟ ਕੇ ਸਾਹਮਣਾ ਕਰਨ ਲਈ ਪੂਰੀ ਤਿਆਰ ਹਾਂ। ਮੈਂ ਨਾ ਪਹਿਲਾਂ ਘਬਰਾਈ ਸੀ, ਨਾ ਮੈਂ ਅੱਜ ਘਬਰਾਉਂਦੀ ਹਾਂ, ਅਤੇ ਮੈਂ ਉਹਨਾਂ ਨੂੰ ਚੈਲੰਜ ਕਰਦੀ ਹਾਂ ਕਿ ਜਿਹੜੇ ਵੀ ਉਹ ਗੱਲਾਂ ਕਰ ਰਹੇ ਨੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਆਪਦੀਆਂ ਪ੍ਰੂਫ ਕਰ ਲੈਣ, ਨਹੀਂ ਤਾਂ ਫਿਰ ਆਪਣੇ ਲੀਗਲ ਜਿਹੜਾ ਵੀ ਨੋਟਿਸ ਲਈ ਜਾਂ ਲੀਗਲ
6: ਕਾਰਵਾਈ
5: ਲਈ ਤਿਆਰ ਰਹਿਣ।
7: पंजाब और हरियाणा हाई कोर्ट के एक पूर्व न्यायाधीश श्री रंजीत सिंह जी ने ये बात बताई है कि पंजाब के जो मुख्यमंत्री हैं श्री भगवंत मान, उनकी पत्नी ने बलात्कार के एक मामले में 5 करोड़ रुपए की रिश्वत लेकर के इस मामले को रफा दफा करने का प्रयास किया है। ये अत्यंत गंभीर बात है। महिलाओं और बच्चों की सुरक्षा के दृष्टिकोण से यदि किसी स्टेट के टॉप ऑफिस के ऊपर ये एलिगेशन लगता है तो ये अपने आप में बहुत चिंता की बात है। हमने पंजाब के चीफ सेक्रेटरी और डीजीपी को डायरेक्शंस दिए हैं कि इस मामले में जांच करें। और हमको एक रिपोर्ट प्रस्तुत करें। हमने भारत सरकार के गृह मंत्रालय के वुमेन सेफ्टी डिवीजन को भी इस मामले में सूचित किया है। जैसे हमारे पास रिपोर्ट आएगी तब हम आगे की कार्रवाई कर सकेंगे।
6: एलिगेशन लगे हैं उसके ऊपर चीफ सेक्रेटरी और पंजाब के डीजी अपनी रिपोर्ट अगर नेशनल ह्यूमन राइट्स कमीशन ने मांगी है, आपके माध्यम से पता चला है कि अगर ऐसी कोई बात है तो वो अपनी रिपोर्ट सबमिट करें, और दूसरा उसमें क्या तथ्य हैं उनके ऊपर लिखें ह्यूमन राइट्स कमीशन को। दूसरी बात कि सीएम आर को और सीएम रेजिडेंस को और मुख्यमंत्री साहब को इसके ऊपर अपनी स्थिति जो है वो स्पष्टीकरण जरूर देना चाहिए कि बात क्या है, मुद्दा क्या है, क्यों ऐसी बात उठ रही है, क्यों ऐसे इल्जाम लगाए जा रहे हैं, ये तमाम।
0: Well, lots more lined up on this edition on the other side of a very quick break. Stay tuned, stay with us.
8: Across the country, he has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else, only on NDTV Network. 3 decades of watching the world change. Of asking the questions that couldn't wait. Of telling the stories that couldn't be ignored. Of holding the line when it mattered most. Times change. Our purpose doesn't. NDTV 24/7 is now NDTV, when it really matters.
9: We are turning a page in Nepal's political economy. On the bedrock of good governance and bold reforms, we want to accelerate the pace of economic catch-up.
10: In rapidly changing global landscape, foreign policy must be anchored in strategic clarity and shared prosperity.
11: Hello, I'm Shashi Tharoor, and beyond statecraft and former treaties lies the true heart of our partnership, our deeply rooted cultural diplomacy and people-to-people bonds.
12: I look forward to sharing our vision for industrial cooperation at NDTV World a week share.
13: Seamless trade and strategic cross-border investments are real drivers of modern growth.
14: Understanding the past and present is the key to unlocking the future in India-Nepal ties.
15: Join me at NDTP World Anviksha, Ideas Across Border, in Kathmandu on August 27th as we explore Nepal's role in changing the world. Don't miss it.
8: A second changes everything. A minute moves a nation. An hour becomes history. For 3 decades, NDTV has been there. For the moments that were unstoppable, unmissable, unforgettable.
0: Welcome back. A special report. The Trump administration's battle with U.S. media is taking a new turn. The Pentagon has fired the editor-in-chief and a senior reporter of Stars and Stripes after they publicly opposed any interference in the paper's editorial independence. The move is now raising fresh questions over the press freedom inside U.S. military. Here's a report.
16: The Pentagon fires the top editor of Stars and Stripes. Editor-in-Chief Eric Slavin and a senior reporter were dismissed for insubordination. Slavin says he was fired for opposing censorship at the military newspaper. The paper is partly Pentagon-funded, but has long maintained editorial independence. The firings came days after Stars and Stripes reported on grim conditions aboard the USS Abraham Lincoln. The carrier has been deployed in the West Asia since February. The report also drew fresh criticism of Trump's handling of the war with Iran. The USS Abraham Lincoln is now set to be replaced by a new carrier strike group. The dismissals come amid a broader Trump media confrontation. The administration has sharply restricted Pentagon access for journalists. Trump's administration has also clashed with the New York Times, Wall Street Journal, CNN, and other outlets. Now, the Stars and Stripes firings have reignited the debate over press freedom and military oversight. Bureau Report, NDTV, World.
0: A key terror facility in Pakistan that was targeted by India during Operation Sindoor is reportedly operation yet again. The much-talked-about Bahawalpur complex linked to Jaish-e-Mohammed has been rebuilt, raising fresh questions over Pakistan's handling of terror infra on its soil. A closer look at this facility, its history, and its reported revival. A special report. Months after Operation Sindoor laid bare Pakistan's terror infrastructure, the Bahawalpur facility is back in business. The Bahawalpur facility sits inside the Markaz Subhan Allah complex, roughly 100 kilometers inside Pakistan's Punjab province. It is considered a key operational hub and training center for Jaish-e-Mohammed. The facility was severely damaged after India's high-precision strikes during Operation Sindoor in May last year. The restoration comes after earlier reports had already flagged active rebuilding at the site. But reports now allege the reconstruction was backed by Pakistani state funding. 25 crore Pakistani rupees was provided to Jaish-e-Mohammed in cash installments. Of that, 11 crore rupees was reportedly spent on renovating the central hall. But Bahawalpur's significance goes far beyond the building itself. The camp has been long associated with Jaish-e-Mohammed's operation against India. The group has been linked to the 2001 Parliament attack, 2016 Pathankot airbase attack, and 2019 Pulwama suicide bombing. The Pulwama attack was also reportedly planned in Subhan Allah camp, and the facility was at the heart of India's May 7 strike. JAM said 10 relatives of its founder Masood Azhar were among 13 people killed in that attack. JAM was banned by Pakistan in 2002, yet the group has continued to operate from the country, with its chief Masood Azhar and other senior leaders reportedly remaining in Pakistan under state protection. Bureau Report, NDTV World. Well, that's a special report, and much more goes up on our website, ndtv.com. With that, it's a wrap on this edition. Thank you for watching.